0: the leaders addressing supporters. He says the movement would transform into a political party at the right time and promises to offer healthy politics, better governance, drawing a parallel with actor-turned-politician Vijay's emergence, and expressed confidence that they would usher in another change in 2031, launching a sharp attack and calling themselves an alternative for the DMK.
1: மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றொரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம்.
0: So we have, of course, our Annamalai there clarifying his decision to quit the BJP, saying the move was driven by his desire to serve people better. Let's listen in to Annamalai.
1: ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 தவறா பேசல. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன்.
0: And with that, we're slipping into a short break. Back with a whole lot more on the other side. Just stay with us.

0: So in a way, even after he assumed office, there were criticism by DMK where Vijay still hasn't visited the Perambur constituency, not even to thank the voters of Perambur people. Now, to respond to those criticism, Vijay has scheduled to visit Perambur constituency. So we have to wait and see whether it would be like a monthly meeting with his own constituency people, or it would be like a template model of visit, because Vijay himself had responded just before election saying that monthly, once or twice, definitely he'll be visiting his constituency to speak with the people, to know their grievances and to address such grievances. And also, sources indicate that TVK party functionaries in Perambur constituency, sources indicate saying that Vijay has a special plan for Perambur constituency, to develop the Perambur constituency. Perambur, which is North Chennai, lacks many development when compared to other parts of city. That's why Vijay also chose Perambur to contest from. And Vijay has a huge responsibility to do to develop the Perambur constituency, especially road infrastructure and many development projects are pending for Perambur constituency. So many expectations on Vijay as that has become first time that has become a chief ministerial VIP constituency. So what would be the Vijay delivery to those constituency people?
1: We'll of course track all the finer developments with you, Vijay. Thanks so much. Do stay on with us for the next crucial update as well. Well, former BJP Tamil Nadu President K. Annamalai has pitched a secular political vision for his newly launched movement, saying people should lock up their caste and religion at home and participate in public life as citizens first. Setting his sights on the 2031 assembly elections through his newly launched platform, We the Leaders. Addressing supporters, Annamalai has said that the movement would transform into a political party at the right time, and he has promised to offer healthy politics and better governance. And drawing a parallel with actor-politician Vijay's emergence and expressing confidence that they would usher in another change by the year 2031. He also launched a sharp attack on the DMK, accusing them of acting with vindictiveness and arrogance.
2: கட்சியில ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் உறுப்பினர்கள் இருப்பாங்க, மிஞ்சி பிஞ்சி போனா 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு அமைப்புல நாம் ஆரம்பித்த ஒரு மாத காலத்துல 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ற ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்பில் 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்தில் 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதரிட அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் அ வெரி யங் ஆர்கனைசேஷன். 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்தில் 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றொரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம்.
1: Meanwhile, K. Annamalai has also clarified his decision to quit the BJP, saying the move was driven by his desire to serve people better. Listen in.
2: கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன்.
1: All right, in his first major public event since leaving the BJP, former Tamil Nadu BJP President K. Annamalai has said that there was no need to display, highlight religion every time. Additionally, he said those below the age of 39 had played a significant role in bringing regime change in the 2026 Tamil Nadu.

0: to new beneficiaries and also to inspect newly built MTC bus depot, EV charging bus depot, and also to inspect many other welfare schemes which has been under planned for this space exclusively for Perambur constituency people. Let's have a word with a group of people here. You know, the two sides of road, people have gathered here, people are all waiting here to see Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay. So enga varinga indha constituency?
1: தளபதியை பார்த்துக்காக வந்துடுறோம். தளபதிக்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காது, தளபதிக்கு மனு கொடுக்க வந்துருக்கோம். எங்கள் அப்பாவால் நடக்க முடியாது, ஆனால் அவரை தளபதியை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம்.
2: இன்னொரு பிரச்சனை இருக்கு, இப்போ அண்ணன் முத பதவி ஏற்ற பிறகு இங்கே கரண்ட் பில்லு கட்டுற இடத்துல வந்து நிறைய பேர் வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் கம்மியாக யூஸ் பண்ணி எங்களுக்கு அதிகமாக வருது, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு சில பேர் வந்து இவர் விஜய் அண்ணா வந்த பிறகு மாரி ஏறுதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பான தகவல் இது. இது இந்த செய்தி வந்து உடனே விஜய் அண்ணாவுக்கு நீங்கள் சொல்லணும்.
0: Here people are all giving explanation why here with the many petitions people have gathered here with some hope Vijay will get those petition and they will their issues will get resolved. And here also many fans are here. Let's try to in a constituency, from which constituency here you are here?
3: ஏன்னா அவர் நல்ல மக்களுக்கு நிறைய செய்கிறாரு. ரெண்டாவது இப்போதான் அவங்க செய்கிறாங்க, அதனால யாரும் திட்டாதீங்க அவரை, தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க.
0: ஸோ ஒன் ஃபேன் இஸ் ஹியர் இஸ் சேயிங் விஜய் ஷுட் பி கிவன் டைம் நாட் டு கிரிட்டிசைஸ் விஜய் ஆஸ் இஸ் நியூ டு பாலிடிக்ஸ். We should give more time to Vijay to implement the schemes and to do good things to the people. We have another fan also. Anna, in the constituency, ninga என்ன எப்படி இருக்கு? ரெண்டு மாசம் ஆயிடுச்சு விஜய்.
4: எங்களுக்கு புள்ளியா இருக்குது, வேற லெவல் வேற லெவல். இன்னும்
3: எனக்கு வைன் ஷாப்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் நிறைய குடிகாரர்கள் கம்மியாயிருக்காங்க. ஸோ இந்த குடி கம்மியாயிருச்சு, வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. சேம் டைம் கொஞ்சம் பணங்கள்லாம் இறக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்கு மட்டும் எதனா பண்ணுங்க.
4: வேற லெவல் எப்படி இந்த ஏரியா திரும்ப அதுங்க, ஒரு பாபா போடுற மாதிரி வேற லெவல் இருந்துச்சு. ஆனால் வேற லெவல் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் இருந்த அரசியல், அந்த அரசியல்வாதி வந்து பண்ணல, அப்போ இவ்வளோ நேரம் பண்ணல, இப்போ ஏன் பண்ணாரு? அதுதான் தளபதி, தளபதி.
0: We have many voices that's being heard on ground. They're all saying that Chief Minister C. Joseph Vijay is doing good, but he should be given time. And one supporter is saying that many Tasmak shops close to educational institution and school premises have been closed. So we appreciate such move from Chief Minister C. Joseph Vijay. We continue to track what exactly the development will be on the ground, what exactly the mood from supporters and who are all gathered here. Moving on to next story from Tamil Nadu, which is about former BJP state president Annamalai. Remember, Annamalai exited from the BJP and he said he would very soon he would be starting a new political party also, but meanwhile he continued to do some sort of service by having the We the Founders organization. But however, yesterday it was the first massive conference in Pollachi district where Annamalai shared dias since he left the BJP, where he had given an outline what exactly Annamalai is up to. He hinted at the how Gen Z voters and women voters played crucial role in 2026 election. He also pointed out that in 2031 election, again, these Gen Z voters and women voters will bring another change of governance in Tamil Nadu, which means Annamalai is clearly having a rival as a Tamilaga Vetri Kalagam party as his rival. But we have to wait and see how exactly the development is going to happen, because Annamalai himself said, we have still time to convert that organization or a movement into a political party. Very shortly, in 7 or 8 months, Annamalai and its volunteers are all set to face that local body election also. Let's hear what exactly Annamalai had said yesterday in a Pollachi district.
5: அரசியல் கட்சியில் 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு அமைப்பில் நம்ம ஆரம்பித்த ஒரு மாத காலத்தில் 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்றைக்கி நாம் சொல்கிறோம் ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்பில் 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேரத்தில் 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதரிட அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் எ வெரி யங் ஆர்கனைசேஷன். 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்தில் 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமாக பார்க்குறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றொரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம்.
0: After Annamalai left, resigned from BJP, there were many criticism why Annamalai left BJP, as saying that BJP gave many opportunities to Annamalai. But however, for the second time, Annamalai gave clarification in this conference, saying that he left BJP to serve well for Tamil Nadu people, not to criticize them. He also clarified that as he is not criticizing much about the BJP opposition parties, especially DMK, terming Annamalai as a B team of BJP, but he said he will do a constructive criticism towards any parties. He is looking forward to do a healthy politics. And also he mentioned about he is a real Hindu, he is a proud Hindu, but he leaves Hinduism and caste identity, religion identity and caste identity in his residence. When he left out, he is a secular person. Let's hear what exactly Annamalai said about this.
5: ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 தவறா பேசல. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற.
6: See, that's a vague charge. Every party has a democratic setup. There are executive committees, there are working committees, there are the general bodies. They all decide. It's very good and fashionable to set a narrative of dynasty politics for parties other than BJP. So that is something that we have rejected.
0: We continue to see how Annamalai going to move towards political landscape amid TVK rise in Tamil Nadu. That's all we have from Tamil Nadu. More news from Andhra Pradesh and Telangana. Ashish, over to you.
7: Thank you, Vijay. From Tamil Nadu to Telangana politics. In Telangana, a war of word has escalated between ruling Congress party leadership as well as opposition, Bharat Raj Samiti leadership. In fact, it was Chief Minister Revanth Reddy, while interacting to media personals, he launched a scathing attack on KCR, the former Chief Minister, as well as BRS working president KT Ramarao, who is also called as KTR, and former irrigation minister and nephew of KCR, T. Harish Rao, while making allegation of irregularity in Kaleshwaram lift irrigation project. Chief Minister went on saying that these people are propagating fake news and they are making false propaganda over Kaleshwaram lift irrigation project, and they need bail treatment. He went on to say that while BRS is alleging that there are drought, these people should cut open and their blood should be irrigated into the field of paddy field for the farmer, and they might get a better bumper crop. And this particular comment of blood as well as bail treatment by Chief Minister has attracted sharp criticism from the BRS. In fact, BRS is today holding a blood donation camp, and they say that this blood donation camp is dedicated to Chief Minister who believe in blood. Listening to these comments, first what Chief Minister has said and how BRS has reacted.
8: ఏమున్నది వీళ్ళని కోసి రక్తం చల్లితే పంటల మీద అదే వండుతుంది, ఎందుకంటే వీళ్ళ బలుపు కొవ్వు పంటలకు సరిపోద్ది, కరువు వచ్చింది, అందుకే ఆరు తడి పంటలు వేయండి అని చెప్పి 6 నుంచి మొత్తుకుంటున్నాం. దానికి తప్పులు పట్టిరు, నీళ్లకు ఆధారపడి నీళ్లను అధికంగా వాడే పంటల్ని వేయకండి అని ఎన్ని రోజుల నుంచి చెప్తున్నాం మేము.
9: You look at the CM, Honorable CM, it's like we were always told since childhood, lie is always loud and truth is always calm. Now putting those things into picture, the Honorable CM throughout, in the past 30 months, he's only been using abusive language against the opposition. Now the question here is, we've been asking him to draw water from Kannapalli pump house, because there is El Nino now and there is no water available, there is no groundwater. There's no water for cultivation this season. So we've been asking him to lift water from Kannapilli.